நமஹ சத்குரு ஏ நமஹ ஸ்ரீ குருதேவே நமஹ அஷ்டபதி சிமரோ சிமர சிமர சுக பாவோ கல் கலேஷ் தன் மாஹே மிட்டாவோ சிமரோ ஜாஸ் விசம்பர ஏகை நாம் ஜபத் அகந்த அநேகை வேத புராண சிமரத் சுதாக்கியர் கீனே ராம நாம் ஏக ஆக்கியர்.

கூடநங்கட்டை மனவே கொகுகோ நிரஜாஸ் கூடையார் கூடையாரி ஜாயரலே சச்சியார் சிக் பேட்டே சத்குரு பாஸ். ஸ்லோக மஹல்லா பஞ்சவா.